0: Vale.
1: Well, you're the way shit.
0: உதாரண குன்று மாதா மாறினே இருந்தவரை அரைக்கு மாறுவாப்பேன்னு சுருக்கு உதாரித்து
1: பொருளுதாயக மாறேன்னு உதாரி ஐநி இதே தீத்தேரு மாறப்பி பொருளுதார்
2: தானே
0: ಪೂರಾಟ ನೀವು

மாத்திரில் வன் பேர் கோரிக்கையில தந்து புள்ளியானது அந்த புள்ளியாய் புக்கனே கோரிக்கையில புண்ணுவானது ஏரைகளை கொட்டி யார் நினைக்கல சுந்தரரை மந்தார நிக்கலுக்கு ஏன் வந்துள்ளாரு ரேடியோ சாரங் 107.8 FM ரங்கு ரங்குத பதுக்கு.

அப்பகாண்டா ஈதுமா தைத்தனன் சித்தன சிவதேவர் ஹாஸ்யோகாத கவிக்குள் பண் பேரு அத்தியே ஹா சிவதேவர் ஆமா ருத்ரதேவர் சம்சாரடு சுக உப்பேர சாத்தியம் உண்டா டயகுந்து கேண்டா ஆ சிவதேவர் வாகனையே ஒவ்வொன்று கேண்டா நந்தி மகாராஜே அப்பே பார்வத்தின வாகன ஒவ்வொன்று கேண்டா ஆ பிலி ஐடுது பொக்க தன்ன ஜோக்குலாயின் சித்தன ஆ கணபதி தேவர்ன வாகன ஒவ்வொன்று கேண்டா மாட்டட உலை பரப்புனன் சித்தன ஆ எலி அவே ரீதி ஷட்முகன வாகன ஒவ்வொன்று கேண்டா நவிலு இஞ்ச அவே ஆத்தே அத்தன் சம்சாரத சுகோனு கேண்டுந்தாண்டா தரேட்டு கங்கனு தரேட்டு கங்கேனு தாரணமல் தின கங்க

ஷோத்ரோவில் இது வரைக்கும் சமாஜ சுதாரக பிரபாகம் இதுக்கு சம்பந்தப்பட்டது சாமாஜிக காரியக்கர்த்தியா ஷமீரா ஜஹான் ஆய்மட்ட பல கதை கேட்டுக்கிட்டு வந்தாரு கேட்டுக்கிட்டு இது ரெடி சார் 07.8 FM.

0: ஹாய் நமஸ்கார, யார் நிக்கலாம் அர்ஜுன் காபி கார்ட்.
1: நமஸ்கார், யார் நிக்கலாம் விஜயகுமார் கொடியால் பயில் பாத்திருந்தோம்ல.
2: யானு லயன் கிஷோர் டி ஷெட்டி லகுமி தண்ட குட்லா.
3: நமஸ்கார, யார் நிக்கலாம் தெலிக்கிறது பள்ளி தேவதாஸ் காபி கார்ட்.
4: நமஸ்கார, யார் நிக்கிறது தினு குசந்தர் சின்ன விண்டி படில் நிக்கிற கிளம்புக்குள்ளே 107.8 FM ரங்க ரங்கதா பதில்.

முதல் சைத்தலஞ்சின சுத்தி ஊருக்கு பூரா குத்தாண்டு ஜனக்குள் பார்த்தா சேரியரு கூட பார்த்தா பண்டிகை துளே ஏத்தே எட்டுங்களாவோடு பொசப்பெரியரான பத்தண்டா ஆத்து சுலப்படு பாலியனக்கெல்லாம் கைக்கு குரடே பாரி தொந்தரை உன் துவைட்டு கிளவு ஜோக்குலு சைத்தே போயாத்தா பகுஷா சிங்கிதா பேர் கொரியனே பல பத்தினாலு ஊருக்கு சுக்கா நெஞ்சின கொஞ்சம் போட்டாத்தா மிருத்தி வந்து பண்ணுது ஜனக்குழு பொரியல் தூரி பனியார சுருமல் தெரியே கிருஷ்ணான்னு மெல்ல அல்லாம் மெய்து தெத்துது யசோதனை கைட்டு கூறியிருக்கே பாலகிஞ்சின வஞ்சி கண்டாந்தர பத்தின போண்டாத்தா பண்ணுது கொஞ்சம் போய் ஜூவா பத்தியில் காண்டு யசோதைக்கு நந்தகு தனமல் திறக்கலு